கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ

இது நம்ம நேரம். இந்த வாழ்க்கைனா ஒரு பயணங்க. இந்த பயணம் எங்க போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா எங்க போகணுமோ கரெக்டான டைம்ல கரெக்டான இடத்துல அந்த பயணம் முடியும். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய மீனிங்ஃபுல்லான லைன்ஸ் இருக்கிற ஒரு பாடல் தான் கண்ணோடு காண்பதெல்லாம். ஸோ இந்த பாட்டில் ஒரு லைன் இருக்கு, கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. நாம எல்லாரும் அந்த பயணத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்ல. சோ இந்த டைம்ல ஜீன்ஸ் படத்துல இருந்து நித்யஸ்ரீ மகாதேவன் பாடின அந்த பாடல் தான் நாம கேட்க போறோம். சோ பயணம் நல்லா இருக்கணும்னா அந்த பயணத்துல நம்ம கூட இருக்கிற ஆளுங்களும் நல்லா தான் இருக்கணும். சோ கரெக்டா சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் கரெக்டான பாடல் உங்களுக்காக சூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டே டியூன் வித் மீ ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா.

இது நம்ம நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் வந்து ரீவாட்ச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இப்போ நீங்க நிறைய படங்கள் உங்களோட லிஸ்ட்ல இருப்பீங்க. ஆனா இப்போ எனக்கு என்ன படம் மனசுல வருதுன்னா நவரசா. இந்த படம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஆனா அது மறந்து போயிட்டேன்னா அது படத்தோட பிரச்சனை இல்லை, என்னோட பிரச்சனை. எனக்கு அந்த படம் இன்னும் வாட்ச் பண்ணணும். அதில் என்னென்ன கதைகள் இருந்தது? நவரசானா உங்களுக்கு தெரியும்ல, 9 ரசங்கள் இருக்கும் அதில். ஸோ அந்த 9 ரசங்களும் அந்த 9 படங்களும் இன்னொரு வாட்டி பார்க்கறதுக்கு என்னமோ என்னோட மனசு துடிக்குதுங்க. ஸோ அந்த படம், ஸோ இன்னைக்கு என்னோட டார்கெட் வந்து நவரசா படம் ரீவாட்ச் பண்றது. இந்த வாட்டி நிறைய படங்கள் ரீவாட்ச் பண்ணணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்கல்ல, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வாட்டி பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்டான இமோஷன் கொடுக்கும். ஸோ நவரசா படத்திலிருந்து கார்த்திக் பாடி கம்போஸ் பண்ண தூரிகா பாட்டு தான் நாம் அடுத்ததாக கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா FM. ஸ்டே டியூன்.

இது நம்ம நேரம். சென்னையிலிருந்து ஒரு 283 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் நாம் தாரங்கபாடி பீச் போவோம். எஸ், தாரங்கபாடி பீச் வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். அதுலேயும் அந்த டேனிஷ் ஃபோர்ட் பார்க்குறதுக்கு நிறைய ஆளுங்க எல்லா வருஷமும் அங்கே விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாரங்கபாடி பீச்சில் இருக்கிற, பீச் சைடில் இருக்கிற இந்த டேனிஷ் ஃபோர்ட் வந்து டென்மார்க்கு, ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஃபோர்ட் தான் டேனிஷ் ஃபோர்ட். ஸோ இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபோர்ட் கூட. ஸோ தாரங்கபாடி பீச் உங்களோட லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும் தான் நானும் விரும்புறேன். ஸோ நீங்களும் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வாங்களே. இப்போ வந்து இந்த ஃபோர்ட்டை பற்றி எல்லாம் பேசினதுனால எனக்கு ஞாபகத்துக்கு வர்ற பாட்டு எதுன்னு தெரியுமா? நம்ம முதல்வன் படம் இருக்குல்ல, அதில் ராஜாவும் ராணியும் ஆக ஒரு பாட்டு இருக்குல்ல, சங்கர் மகாதேவன், மனு, ஸ்ரீனிவாஸ், ஜானகி எல்லாருமே சேர்ந்து பாடின ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் இருக்கிற இந்த பாட்டு தான் அடுத்ததாக நம்ம கேட்க போகிறோம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா.

இது நம்ம நேரம். திருக்குறள் எல்லாருக்கும் பிடிக்காது, ஆனால் திருக்குறள் இருக்கிற விஷயங்கள் நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணா லைஃப் சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் தான் நான் இப்போ சொல்ல போறேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லாது அன்றே மறப்பது நன்று. எப்படி இருக்கு? சரி, நான் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லாது அன்றே மறப்பது நன்று. அப்படின்னா நல்ல விஷயங்கள், நம்மளுக்கு நன்றியாக இல்லை நன்றி செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நாம் மறக்கக்கூடாது. ஆனால் நன்றல்லாத விஷயங்கள், இப்போது நல்லதல்லாத கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளோட லைஃப்பில் நடக்கும்ல, அதெல்லாம் அன்றே மறப்பது நன்று. அன்னைக்கே அதை மறந்துடணும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் மனசில் அப்படியே தூக்கி வச்சுட்டு நடக்கக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டேன்னா நாமளும் ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு நன்றி செஞ்சவங்களையெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு நாம் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். ஸோ இந்த பாடல் வந்து இவன் வேற மாதிரி படத்துலேருந்து, அதில் என்ன மறந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுதான் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு உதவி செஞ்சவங்களை கண்டிப்பா மறந்துடாதீங்க. மதுஸ்ரீ பாடின இந்த பாடலுக்கு அப்புறம் we will be right back. This is Ahalya FM and this is RJ here.

இது நம்ம நேரம். நாம சந்தோஷமா இருக்கோம்னா நாம நான் ஹாப்பியா இருக்கேனே அப்படின்னு சொல்லுவோம், இல்ல இல்லனா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சந்தோஷம், ஹாப்பினஸ், இல்ல ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்ல இருக்கிற இன்னொரு வார்த்தை தான் மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். லைஃப்ல நம்மளோட எய்ம் என்னன்னு கேட்டா மகிழ்ச்சி தாங்க. மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஜாலியா லைஃப வாழணுங்கிறது தான் எல்லாரோடையும் கனவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃபோட பர்பஸ் தெரிஞ்சுக்கிட்டு நாம வாழ ஆரம்பிச்சோம்னா லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஸோ நானும் இப்போ அதுதான் ட்ரை பண்றேன். எந்த விஷயம் பண்ணாலும், எந்த சின்ன விஷயமா இருந்தாலும், கெட்ட விஷயமா இருந்தாலும், அதுலேருந்து மகிழ்ச்சி கொடுக்கறது எது, அதை சூஸ் பண்ணி லைஃப்ல அப்ளை பண்றதா இப்ப என்னோட பாலிசி. ஸோ அப்படி மகிழ்ச்சியா இருந்துடுங்க, சந்தோஷமா இருந்துடுங்க, அதுதான் எல்லாருக்கும் வேணும். ஸோ மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா நீங்க? கார்த்திக் பாடின வித்யாசாகர் மியூசிக்ல ஊத்து தண்ணியாத்தோட அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த படத்துல. மகிழ்ச்சி படம் கொஞ்சம் ஓல்டான படம், நிறைய பேர் இந்த பாட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்த பாட்டை கேட்டுட்டு திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அகல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம். ஒரு சிங்கரை பொறுத்த வரைக்கும் முத தடவை ரெக்கக்னிஷன் கிடைக்கிற ஒரு பாட்டுங்கிறது அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி சைந்தவிக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அவங்களோட முதல் பாட்டு, அவங்களுக்கு ஒரு சைந்தவின்னு ஒரு சிங்கர் இருக்குது அப்படின்னு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்த பாட்டு வந்து அண்டங்காக்கா கொண்டக்காரி. ரண்டக்கா சைந்தவி அப்படின்னு நிறைய பேர் அவங்கள கூப்பிடுவாங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ அந்த பாட்டு தான் நாம் கேட்க போகிறோம். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் ஜாஸ்தி கிஃப்ட், சைந்தவி, ஸ்ரேயா கோஷால் எல்லாரும் சேர்ந்து பாடின இந்த பாடலோட நான் ஒரு டாடா பை பை சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு ஆர்ஜே ஹீரா. பை பை, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.